உடனொரு மழாயங்களாயங்க மனுமுருகாரலை முழுங்காயங்க நீடவான் மனு வன்னே மன.